ஆமத்தில் உம்ரேத்தின் தாச்சி சிச்சினா நடந்தார் ஓல் மாதால் கொண்டுவேன் மறைக்கேன் அனைந்தியாங்க ஓலுங்கள் ஓயோயரா மறக்க குரோட்டு வந்துரியோமலா சிச்சினா மறக்க பெருவாலாம்